அதனால காடமாடுக்கா போடந்தாடுன்றவே பிள்ளையாஸ்து அக்குச்சி ஷாசு கொன் மாச்சுஸ்.